கலடக்னின் திசலன் பிரகள்ள நிசலன் கத்யோத சந்திராத்மரன் கலடோங்காரமுனன் த்ரிமூர்த்துலன் த்ரிலிங்க வியக்துலன் தந்தடன் கலடி.